தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததனு தஜ்ஜினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத திமித தங்கனு.